0: རོབ གང ཐུབ དེན ཁེ ཆབ པེམ ཝང དེ ཡུན ཡུན གུ ཝང གང དང ངུ རོབ ཅེ ཚོང དུ ཕེབ པ ཤེ ཚོང དེ ཐོ ཇང ཡོང གེ པེན ཇོར དང ཅི ཚོ ཕེ ཅེ ཇུ ཇུ དེ ཡབ དམ ཐ དང ཅི མིན ནུ ཆུ གེ པེ རེ དམ ཤེ ནོ ཤེ ལུ ཇང གི ཇང དང ཡེ གེ ཚབ ཤུ ནེ ཇང སི ཇེ གེ ལུ དུན གེན ཇེ ཐ ཡ ཇེ དང ཅི མིན ན ཇང ཡོང གེ སི ཇེ ཝ ཡུན དེ ཅིན སི ཇེ གེ ལེ ཆེ པ ཅེ ལ ལག སམ ནམ ད གེ ཚམ ཅེ ནམ ཐ ཐ pe xiwe jingzhui da ne lo dun ju tiong a jing ge tun ji bie de ni lo ye dang qi me la lian da ru ye tang mian sim dun ta le ji si ji de bie du jun xi yin ya ji si zhi wen yuan tang dang qi min ne de wa le mi bu tang ji yong le xie xu zu ba dang ge gu zhi dang te bu zuo ji ju chuan me mang zu jian nu dian ji song zhi qi ge yun zhong qian ne si zhi ge te bu zuo ji ju ge zeng zu ni bu tang dang qi min ne qian dian ni bu dian de dang dang sen ba ji jun tuo tun ji bie bu tang gen zhi nian gu ru suo qie tuo zhong wa mi li ji jun suo ba nian du de ne zi du dian bie pian zhong ge le jian sar ba zong de ji zuo ring lu ting le jin ge pian zhong sar ba jun ju ru sim nu ji ji qie ge xie song ba shi
1: yang ta gwe si tyun le ji da wa zu bu ta lag dar chi be lob jong lob so
2: zhong yang long ti nian tin le ku ne ne ju bi si yang ta gwe si tyun le ji da wa tian zu ta la dar chi be lob jong lob so bi chun huan nan xin xiang ta pen ju ne chu jiao qi ju sum xi ji jian la gui di dan ne ren gui nga sim ne yu gu ma la xie xu zu bi xi ze za tyun la dar chi de lop chung lop sui chung che, tuan to to kyo wa che yub zhi. Lop chung lop sui chu, pyan chung na ju chung gi dang yun le ji bi. Chung zu ta tu gim du gyu ti, sam jia du lin gam sui pa so gi che dab gyu. Ma zo gi ri shu du lin che yub zhi. Sen ni chu lo mian xiang zu ju chung zu di ni sabab to xin chang a che we. Chung mi cu su bu chu war, chung gui tu zho gu yu bi, pa cu chu zu sum zam gu yu. ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ནས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས མང ཚོ ལ ཁ ཡོ ལ ཡོ གི ཕན པ ཐོབ ཆེ དེ ལོབ ཅུང ལོབ སུ ཆུང ཅེ ཐོན དོ དོ ཁུ ཡོ ཆེ ཡོབ ཅེ ནོ ཅུ ཆུང ཝེ ཙན ཙུ བུ བུ ཅན ཞུན པ ཕུ སང ཁེ ང ཚུ ཞི ཅིན ཕིང ཁེ དང ཙུ ཁུ གོང པ ལོབ ཅུང ལ དང ཐ ཡང ཐ བེ སི ཐུན ལེ ཅེ ད བ དེན ཙུ ཐ ལ དང ཅི གུ ཉེ སུང ཅེ ཆེ ནེ ང ཅི ཕ སུམ ཐུ མ ལ ཕེན དེ ཅུང ཅུ ཐེ ལེ ཅེ ཡ ཤུ སུ ཅེ ཐོ ཐུན གུ ཐ མང ཝེ སིམ ཉུ ཅེ གི མ གི ཅེ ཐོ ལེ ཐུན ཅུ ཁུ ཐོ ད ནེ lop chung lop su bie ji ki kyung duo ta, nambu sa ba mang zuo ki chol tu ba qi gui yin xi su bu xi.
0: Nige li gu ni ni ji bie si, jie zi zhu zhu nying ji nga zhu, rang gyo zhong si xiong sen gyuru xiong lia kang ki, nga zhu nga guo yak bu zu xie bie jue dun zuo wei mu zhi sen gyuru zhim zha cong du ting dun ba cua ni. Nga zhu pi jin, nga ri si gui ki bian zhu ra pe ge tie to bie chung zhe ta, nga zhu nga guo zu sa sar ba qi gui qi zhu ngo zhu zhi ba ma xie, sar gui bie zhi wa ra lian da bu xi. 俺里社会给书记选拔新进公署以专员石宇辉以俺就批村托俺里给部大空别东九的命令明日娘姐铁月丁色堂编就给给书铁月七娃重点当重色铁月下东忙着了偏的铁月七娃给俺松姐铁月三天姐用切运 今年段下面你说在俺律师会给团结基金堂国的同桌家当主席堂车座年段加十年编制了空别周围门系电度请不谈这一段重设备是不是向俺组织团窗子团结团结给错对口有具体前行查业客户家家各部各部团长俺把他忙都请不忙些 망제 我的社会给书记选拔新进公书也跟了专员选拔马江陶仪 Sardu sashi mu chichu tan, somtong shibkya naso ngochang jintu gyurwa chakyu tan. Zadangi gyegam laso che zi mu chichu chu simba chakyu masi. Gyegam chukle tan, gyegam rinne yugur leri peke tante, gyegam sungkyong chebe chu mangzwa bapara chukyur yunga chakyu yin shi sung shi. Ngari sakyu pi gyuru oyin liangkan tangzu yi shuji shunba zhu rin gongchang pingki. Nga jingyen rin, nganzu tunggongi lekshara dene, 新作业蒙些天烈撇给熟金当地国的同居的人心别开包堂天界人当地有堂
3: 女婿有个萨达拉天烈举地接地
2: 샴라성규도르두카지쇼이 你这重机器创新熊蓝春秀切入大内创新塔给永久了吞天下雨香冲塔深圳创作了车蓝塔主机蓝国了正式蓝国界下东土别冲这三天都东西香塔创列土人不松不塔提言给熊蓝下东土不塔深圳创作了人电蓝下东土吧人中创作了车蓝下东土不借了命内创新熊蓝给南昌卡女子住拉达起居
4: 全门为国而同居居住他这座阿东东居他接人才来接里你给居住他对应给也是个月第六拉达几句南昌看阿月班全门为国而同居送他这座年冬古别冬居也不是现在西北等居牌枪的冲击图全托归前边所准来这一期起步朝东你给交松是不提推送不来家家女士自己差对应跑他提出三年提档期冲业起步
2: 年冬给给我们中额批预备提推送不来，感觉中额差出跑我他，开工主要为各地创业起步，松东松江我们中额个预备提推送不来，感觉你这边差西跑我们些，看家这几间所中来这个起步，年冬西边出租日记预备提，所中开了用去，感觉西边怎么送预备？年冬他的总开团员居，陆队总团开。
4: 天东安东南北战略重大战役，壮大起人，日本巡逻团根据取得提前十月五日南京所送的签约，安大所团南屯直属，库尔沟创业提前团战三阶段，天东各级学堂所南屯都签了壮大战役，巡逻连队班偏前不投入去。你对听着从出路相去，各顺便行装备留在镇做人员。
2: 满岁镇东当去，他个听不他，学者娘家，给我脚步说，那么长了，错被吞脚他，没力气开去，请不得月。镇都头，镇学不出。
4: 真都差着五五千别，什么位更是千不同于不是。你且看省级中地位面看起，岳阳培教面具起来开边，娘子若教我，总看起，年纪不亏下天过位，下句通不提立住权位，下句地震没变，拉在东家刚脱不谈，三年地界平面年板得的准于不是。你推满看中去，你东家面女子主流，地主来立给球队拉在壮大者于不是。他定给壮大托，可地位阶阶头呢？雄鹿陆这趟，是因为说同年了，连这边那么送之前的，孙山跌打他，彻底他吞别，绿家的，新南去拖他们腰去。中军内部国不说给，刚才那在给南端说了三天前别，新装备彻底他吞别跌出他，新南腰去给出在投入前有
0: 的。时间那么错。天地平常生就了娘家里经济总结跟国外阿西热不拉当电钱就干了谢不谢的钱给我当也给我许大拿给拉过七零了这不这次许给电钱了年着许给瀑布准备拉当到七银天地平常生就了娘家里经年着许茶
3: 你看了你
5: 看你
3: 全众龙青年轻猎工，推荐龙青姨。
6: 绝团叱咤，土豆东北塔，各支戏剧地内三支旗。
7: 军队生根儿，满村团结锁，军枪拿破为信，地内钱。
6: 他的奇迹，三五挫败，立身地内。全众龙青年轻猎工。特别龙真气，
7: 三哥军队军枪鞋别来餐饮。
8: 你对三哥别蒙西玻璃，
9: 一个牛哥就给
10: 开战。三哥把别看明在当中。
9: 三庄林业，今年多年送了配件，也最。
6: 三哥军队军枪。
11: 三哥林业，公康上，谈到今年子三哥筹备来餐厅呢，群众龙城年轻来空，特别龙城气，三哥罗军队军枪鞋别，三哥罗球队来餐哩。我听的李正杰年终吧，点子很注意。
9: 听的公看啥？我李正年终收看一些样建议。
11: 三个链接，听的新剧组各队观众识别李正南，剧团作为车站识别他，新剧组军队识别南城抗疫撤离区，下面识别南团南，三南又不休。
9: 我了剧团作为车站识别南城，新鲜哪热哪。
1: 昨天去个杨永塔北桥，地不地呢？车站三步去。
6: 三军军队军装立前去，决定作为叱咤南城。
11: 三个连接，天地决定作为叱咤西边南城南国旧土，满片西屯来接来，满了墙围三百寸，西口边墙都冲击起，江西的旧松了点呢，六种六色顶石堂，点地巧是军队单位过了年终收银。
9: 恰不普及，这就谈我们就正咱给去给呢，就个黑江脱不起。前面都创建区别局，球队归档看图，学点文国可以扩展选拔去注客，年薪千把大心多。他如今的西巴人，这就他，我们就说给三光说人力进去，只不过这些菜连麻辣，我是觉个错月。年薪呢，娘娘给出想象的学话他，全我卡上来讲，加七十千把通个月。
11: 初地的眼龙啊点不赢，是去注客年薪了怎么做呢？先把他空气，球队及玉米车。恰尔巴青布伯多及深圳青布奇遇，康拉西呢？恰尔巴青布伯玛塔，出牛不恰巴马塞，采木罗出杰呢？出罗吞贝里，我嘛明阿巴杨那卡巴呢？女村呢？村年生修古遇，接下下，可没有卡巴南起年里年生呢？土籍的短信图，他家卡巴南听见了，康土女子村民男生打图呢？采木罗明那沟通图遇，接下。
9: 国东看图老为亲亲的出现，这些从中去最多站他，昨日这个拿，兄弟看起一在路刚端结束，前头从这起来起不去，人一给吃住我妈店内，你妈给吃多，西端来接脚把他，我住了店内，西端来接脚把，先把营业看着洗了洗面了，这些给别。
11: 唐伯，你对我说退休的下辈过年去呢？这些的车间大图，啥家卡图卡站内，又把几对老将车就呢，干内几度出入。참도총기를제시주기제시속중당내급당속중특사당부로관중우지의송도제외제당되네롭중롭속유남젠당포변젠라군대당유
9: 光美区最举办的成立总统那边偏向康扎烈日参与公司训练托干库辛布的距离啊这些促进训练看图特动落位差七日内月